0: ஹலோ ஹலோ,
1: ஹலோ.
0: எப்புறோ கொ கராசி சுரங்கோ மசிங்க சொமோ ஆஃப்ரிக்கா இசக்கார பெப்பினோ சுரங்கோ சா இத்தாலி பொய்யே இரோங்கோஞ்சி கோங்கோ மொரோக்கோ அல்கேரியா குமேனா டுனிசியா.
1: மொரோக்கோ.
0: ஆவே, ஓகுமா குபேரேலா குபிக்கோ. ஆ
1: Moskanduko, Moskanduko.
0: Moskanduko, awe mwasifu Moskanduko. Yaro,
1: Atengamo.
0: yawe no mwiza motopoko nyima. Ano kamanisa makura sekapnari gwana makura aye natu gawanyi elimbororo. Hello.
2: Halo, Tunisia.
0: Tunisia, stua kwa gori kia dindi kwa ntura gumbo?
2: Kwa kadona.
0: Kwa kado na tumpandure siri. Yo kumwa kupele la kupiko?
2: Kugore,
0: Gogove. Iyaro, mpandu siri. Asi dogoro papa toki ya gendera wankwa ndane wakara noituwa hine wankwa tate wakara noituwa ano Ivali tupu. Wonkwa tate wakara noitwa Ivali tupu. Ano koko pitira ko keuta hampontatu zimwe ne hampombali ikonye koku vuranye kupitira ano hiponye tu lipeniko magano imotupunye noku tuara kome home. Asi kwenye kwa kuvura kupitira nokulipamo magano imotupunye noktuaranye ko meho elikwamo lietu.